0: சௌச்சிய சட்கோ ஜென்மே மார்கி மது பத்மஸ்ரீ மூழிக்குளம் கொச்சுகுட்டன் சாக்கியார்கே புத்திர ததா பத்மபூஷன் அம்மனூர் மாதவ் சாக்கியார்கே பாஞ்சே ஹே. உன்ஹோனே அம்மனூர் மாதவ் சாக்கியார், மூழிக்குளம் கொச்சுகுட்டன் சாக்கியார், பி கே நாராயணன் நம்பியார் ஓர் எம் மாதவனுண்ணி ஜெய்சே மகான் ஆச்சாரியோம் கே மார்கதர்ஷன் மேம் பாரம்பரி குருகுல் சே பிரசிக்ஷன் பிராப்த் கியா ஹே. ஸ்ரீ சங்கராச்சாரிய சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலய மே உன்னோனே லக்பக் தீன் தசகோம் தக் அத்யாபன் கியா ததா ராஷ்ட்ரிய நாட்டிய வித்யாலய ஓர் பாரதீய ஃபிலிம் ஏவம் டெலிவிஷன் சம்ஸ்தான் மேம் அதிதி அத்யாபக் கே ரூப் மே பி சேவாயம் தி. கூடியாட்டம் கே க்ஷேத்ர மேம் உன்கே உத்கிருஷ்ட யோகதான் கே லியே உன்ஹே சம்ஸ்கிருதி ராஷ்ட்ரீய புரஸ்கார், கேரல் கலாமண்டலம் புரஸ்கார், கேரல் சங்கீத் நாடக் அகாதமி புரஸ்கார் ததா பிரதிஷ்டித் கேந்திரிய சங்கீத் நாடக் அகாதமி புரஸ்கார் சஹித் அனேக் சம்மானம் சே சம்மானித் கியா கயா ஹே. வர்த்தமான் மே வே மூழிக்குளம் ஸ்தித் நேபத்திய கூடியாட்டம் கேந்திர கே கலாத்மக் நிதேஷக் கே ரூப் மேம் காரியரத் ஹே.
1: ஸ்ரீ மார்கி மது இஸ் ஒன் ஆஃப் த ஃபோர்மோஸ்ட் எக்ஸ்பனன்ஸ் ஆஃப் கூடியாட்டம், த ஏன்ஷியன்ட் சான்ஸ்கிரிட் தியேட்டர் ட்ரெடிஷன் ஆஃப் கேரளா, ரெக்கக்னைஸ்ட் பை யுனெஸ்கோ ஆஸ் அ மாஸ்டர் பீஸ் ஆஃப் ஆரல் அண்ட் இன்டான்ஜிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ். Born on 19 May 1966, he is a son and disciple of Padma Shri Moozhikulam Kochukuttan Chakyar and nephew and disciple of the legendary Padma Bhushan Ammanur Madhava Chakyar. Trained under eminent masters including Ammanur Madhava Chakyar, Moozhikulam Kochukuttan Chakyar, P.K. Narayanan Nambiar and M. Madhavanunni, he completed traditional Gurukula training. He has served for nearly 3 decades as lecturer and assistant professor in the Department of Theatre at Sri Shankaracharya University of Sanskrit. He has also served as guest faculty at the National School of Drama and Film and Television Institute of India. His contributions have been recognized with numerous honors, including the Sanskriti National Award, Kerala Kalamandalam Award, Kerala Sangeetha Nadaga Academy Award, and the prestigious Sangeet Nadaga Academy Award. He currently serves as Artistic Director of Moozhikulam Nepathya Koodiyattam Center.
0: Margi Madhu Dwara Prastut Chakyar Kutka Katha Sandarb Is Prakar Hai. Kiratam Rajanakar மேல்புத்தூர் நாராயண பட்டதிரி. கதா சந்தர்ப் திவ்ய பாசுபதாஸ்திர கி பிராப்தி கேலியே பாண்டவோ மே அர்ஜுன் பகவான் சிவ் கி கடோர் தபஸ்யா ஓர் ஆராதனா கர்த்தே ஹே. அர்ஜுன் கே அஹங்கார் கா நாஷ் கர்னே கே உத்தேஷ் சே பகவான் சிவ் கிராத் கா வேஷ் தாரன் கர் உன்கே சாமனே பிரகட் ஹோதே ஹே. உசி சமய் அர்ஜுன் கா வத் கர்னே கே லியே மூகாசுர் ஜங்கலி சூவர் கா ரூப் தாரன் கர்கே ஆதா ஹே. அர்ஜுன் ஓர் கிராத் ரூபதாரி பகவான் சிவ் தோனோம் உஸ்கே ஊபர் பான் சலாத்தே ஹே ஓர் உஸ்கா வத் கர் தேதே ஹே. இஸ்கே பாத் ய விவாத் உல்பன் ஹோதா ஹே கி சூவர் கோ கிஸ்னே மாரா. இசி விவாத் கே பரிணாம ஸ்வரூப் அர்ஜுன் ஓர் பகவான் சிவ் கே பீச் யுத் ஹோதா ஹே.
1: We shall now present the story background of the Chakyar Kuta performed by Shri Margi Madhu. Kiradam, author மேல்புத்தூர் நாராயண பட்டதிரி. ஸ்டோரி கான்டெக்ஸ்ட். இன் ஆர்டர் டு ஒப்டெயின் த டிவைன் பாசுபதாஸ்திர, அர்ஜுன பெர்ஃபார்ம்ஸ் இன்டென்ஸ் பெனன்ஸ் அண்ட் வர்ஷிப்ஸ் லார்ட் சிவா. டு ரிட் அர்ஜுன ஆஃப் ஹிஸ் பிரைட், லார்ட் சிவா அப்பியர்ஸ் பிஃபோர் ஹிம் இன் த கைஸ் ஆஃப் அ கிராதா. அட் தட் டைம் த டெமன் மூகாசுரா, ஹூ ஹஸ் அஸ்யூம்ட் த ஃபார்ம் ஆஃப் அ வைல்ட் போர், அப்ரோச்சஸ் டு கில் அர்ஜுன. Both Arjuna and the hunter shoot the boar and kill it. A dispute then arises over who slew the animal, leading to a fierce battle between Arjuna and Lord Shiva in disguise.